முன்னே இருக்கலாம் அந்த ஒன் ஐடி தேங்க குடிச்சிட்டு தானங்க. அங்கே சீட்டு பார்த்தேன், சீட்டு பார்த்து கூட வந்து தொல் கூட்டினேன் ஹேங் குடுத்துட்டா. முன்னாடி கூட அந்த ரஸ்தி தீத்தேன் அந்த பைக் பத்தி தேங்குதிட்டா.